Yes, ஒரு பியூட்டிஃபுல் ஆயிரலாம் பாட்டு கேட்டு வி ஆர் பேக் ஆன் ஆஸ்திரேலியா பிரீமியர் லீக் வித் மீ ஆർ ஜே ஏலிக்குட்டி. அங்கே சமயம் இங்கே கறங்கி திரிஞ்ஞ் நம்ம ஸ்டுடியோ க்ளோக்கிலேக்கு நோக்கோ சமயம் 5 மணி கழிஞ்சு 16 மினிட்டு ஆயிருக்கையான கேட்டோ. அப்போ நம்ம ஆஸ்திரேலியா பிரீமியர் லீகில் ஒரு க்யூட்டாயிட்டுள்ள ரசகரமாயிட்டுள்ள ஒரு கேம் செக்மெண்ட்டுமாயிட்டான நம்மளிங்ങനെ മുന്നോട്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. കുറച്ച് ക്യാമിയോ റോൾസ് അതുപോലെ തന്നെ സിനിമകളിലുള്ള മെയിൻ ക്യാരക്ടർ ബി ജി എംസ് ഒക്കെ കേൾപ്പിച്ച ആ ഒരു ക്യാരക്ടറിനെ നമ്മളിങ്ങനെ കണ്ടുപിടിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പം ഞാനൊരു ബി ജി എം കേൾപ്പിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു, ദായി ബി ജി എം ആയിരുന്നു അത്.